0: ஹஸ்கி வாய்ஸ்க்கு அனாவசியத்தில் பாவச்சுக்கிறேன் நேற்று சிங்கரான கொடுக்கும்
1: அப்போ ஜய பிரார்த்தனா கேந்தோம் இதுலேயே தமிழ் வெடிச்சிட்டு உள்ளது லவண சிகுராதர் பலன் முகது வேலாத்தியில் ஏ ஜாயகிரகணத்துக்கு அனாகத்தேக்கான சீனமாகும்
2: ஏ தரங்க அங்க திஸ்பந்தாஸ் ஹயன் தனக கலே ஜனனி யசோதா.
1: ஜனனி யசோதாகே ഇതിരിപത്തിരിയുമായി എഹിത്തിബൻ അപൂർവത്തയാൻ പിളിമന്ത് എക്കത്തൂന്നു സട്ടഹനായി മേസേർമത്തേക്ക് ഈലങ്ക അധിയർ ഈലങ്ക അവസ്ഥാവ് ഈലങ്ക ശില്പിനിയ ഓ ശില്പിയ ഹനുമാതിന് മോഹത്തെ അപ്പി ഗമൻ കരമു ഏകട്ട്
2: കെട്ടി വിരാമയാക്ക്.

0: FM 93.5, FM 93.7, La Khanda, Radio ITN.
1: மமனந்தே மானம் ரிலாக்ஸ்.
2: அண்ணா மனங்கால வதுவுனா நேது. மே எக்ஸ்பர்ட் ஹரியிடம் ஹரினி.
3: ஓனம் சந்தி வேதனாவகட பிரபலம் வித்யானுக்குல விசந்தும் ஓதுஷில் ஆக்டிவ் பிளஸ்.
4: மல் மல் கொண் கொண்.
5: அப்பி தேம் முகது கரான்னே நேந்து.
6: அப்பி? அப்பி நிமே ஓயா. இகதிட்டல அகிட்டு காலந்தல இந்த பெருவட மே ஆட் மம்மக் கரண்டு.
4: ஹசன் சமீர் அத்தியாக்ஷனயாக் மல் பிகொன்
7: கரபு ஊரு வேட நிசானே எலியன் ககா அகு பில்வெல் லகலக இன்னி மெச்சர சப்பட கெதரின புலுவாம் கம தீனகொட
8: மங் அப்பே கெதர பவுதுகி தேவல் ஓட கியுவே ஓய் விதியட ஆயுதயக் கரகனி கிலி இதலன நெவே ஹொந்தே
9: வெருஹாம் மென்மியா நிகன் ஹெதெனி மில்லாமே கம்மா வகே
4: சதியே தினபல ராத்ரி அட்டட ஐடிஎன் பலன்ன
10: மல் பிகொன்
11: தசக துணக்க லக்கண்ட அபிமானிய சமகி நவத்தம ரேடியோ ரியாலிட்டிய
12: லக்கண்ட கோல்டன் வாய்ஸ்
11: சேவ சமுதா பததா சா சிக்குராதா துணக்கம பஸ்வரு எகே சீட்டர் ஹத்துரு தக்வா
12: லக்கண்ட கோல்டன் வாய்ஸ்